காலீன் கலாசு யுகதகால் புருகதேசு அங்கு ராகுநாத் அங்கு ஜாக்கே ஜாத் பாத்னா நாம.